வணக்கம் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெல்பர்ன் 3CR பேனலி மற்றும் இன்ப தமிழ் பேனலியின் இரவின் தாலாட்டுகள். இது மனம் முதல் மக்கள் வரை.

மீண்டும் இந்த வெள்ளி இரவில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் ஹரிதா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம வழக்கம் போல் ஒரு சில முக்கியமான மெல்பர்னுடைய அப்டேட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஸ்டார்டில் இன்னைக்கு உங்கள் எல்லார்கிட்டையும் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிஸ்கஷன், எல்லா ஒரு கலந்துரையாடல் மாதிரி நான் என் லைஃப்பில் நான் பார்த்த ஒரு விஷயத்தை பற்றி உங்கள் எல்லார்கிட்டையும் நான் வந்து பகிர்ந்துக்க போகிறேன். அதுதான் இன்னைய எபிசோட். அதுக்கு முன்னாடி நாம் வந்து ரீசண்டாக இந்த வாரம் மெல்பர்ன் அப்படின்ற டைப்பிக் வந்து நான் இப்போ ரீசெண்டாக உள்ள எல்லா வாரத்துலேயும் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ அதே மாதிரி இந்த வாரம் ரீசெண்டாக மெல்பர்னில் என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்குன்றதை முதல்ல நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய பாட்காஸ்ட்டுக்கு நம்ம போகலாம். ஸோ மீண்டும் இன்றைய இரவின் தாலாட்டுகளுக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன்.

ஸோ இந்த வாரம் மெல்பர்னில் இப்போது ரீசண்டாக வந்திருக்கிறது ரொம்ப ஒன்றும் பெரிய சேஞ்சஸ்லாம் கிடையாது, ஒரு சில சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் வந்திருக்குது. ஸோ அதில் முதல் விஷயம் தான் நம்ம கடந்த வாரம் பார்த்த மாதிரி ஸ்டூடெண்ட் விசாவுடைய ரூல்ஸ் இன்னைக்கு அக்டோபர் 2 இருந்து புது ரூல்ஸ் வந்து ஆரம்பிக்குது. ஸோ லாஸ்ட் ஷோவில் வந்து ஆஸ்திரேலியா அனௌன்ஸ் பண்ணியிருந்த ஸ்டூடெண்ட் விசா சேஞ்சஸ் பற்றி நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அதில் ஒரு இம்பார்ட்டண்ட் அப்டேட் தான், இன்றைக்கி அக்டோபர் 2 இருந்து சில நியூ ஸ்டூடெண்ட் விசா ரூல்ஸ் வந்து அஃபீஷியலி எஃபெக்ட்டுக்கு வந்திருக்கு. ஸோ கோர்ஸ் சேஞ்ச் ஆகிறது, ஃபர்தர் ஸ்டூடெண்ட் விசா இல்லைனா ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்க்ளூட் பண்ணுற பிளான் இருந்தால், ஓல்டு இன்ஃபர்மேஷனை வந்து டிபெண்ட் பண்ணாமல் லேட்டஸ்ட்டாக ஹோம் அஃபேர்ஸில் ரூல்ஸ் என்ன வந்திருக்குன்றதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணுங்கள். ஸோ ஸ்டூடெண்ட் விசாவுடைய புதுசான ரூல்ஸ் வந்து இன்னையிலேருந்து சரியாக இந்த டேட்டில் இருந்து நிறைய விஷயங்கள் வந்து மாறி இருக்கிறதாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்களுடைய டெசிஷன்ஸாக இருக்கட்டும், உங்களுடைய ப்ரொசீடிங்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து அனலைஸ் பண்ணி செக் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து ஹோம் அஃபேர்ஸ் பொறுத்தளவுக்கு நமக்கு கிடச்சிருக்க அப்டேட். ஸோ அடுத்ததாக வந்து கார்டுடைய சர்சார்ஜ் வந்து நமக்கு கொஞ்சம் சேஞ்ச் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கு. ஸோ இது வந்து நம்மளுடைய எவ்ரிடே கார்டு யூசர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெல்பர்னை பொறுத்தளவுக்கு நாம் அதிகமாக கேஷ் யூஸ் பண்ணுறதை விட கார்டு யூஸ் பண்ணுறது தான் அதிகம். ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இங்கே உள்ள ஆர்டினரி பீப்புள், மற்றவங்க பிஆரில் உள்ளவங்க, அடல்ட்டு சிட்டிசன்ஸ், ஸோ வயசான ஆக்கள் எல்லாருமே வந்து கார்டு தான் வந்து கேஷை விட அதிகமாக யூஸ் பண்ணுறது. ஸோ நம்ம காஃபி வாங்குறதுலேருந்து கார் வாங்குற வரைக்கும் எல்லாமே கார்டில் தான் இன்றைக்கி வந்து போயிட்டுருக்குது மெல்பர்னில். ஸோ காஃபி வாங்குறதுல நமக்கு வந்து ஒரு $5 காஃபினா அதில் வந்து 8 சென்ஸோ 10 சென்ஸோ இப்போலாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது சர்சார்ஜ் வந்து. 15% சர்சார்ஜ் வந்து இப்போ ரீசெண்டாக நான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சர்சார்ஜ் வந்து நம்ம இவ்வளோ நாளாக பே பண்ணிகிட்டு இருந்திருப்போம். ஸோ நேற்று அதாவது அக்டோபர் 1 இருந்து சர்சார்ஜ் சம்மந்தமாக ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு மேஜர் சேஞ்ச் வந்து வந்திருக்கு. ஸோ நம்மளுடைய எவ்ரிடே ஸ்பெண்டிங்கில் சின்னதாக தெரிஞ்சாலும் ரெகுலராக கார்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு சார்ஜ் வந்து கொஞ்சம் குறைச்சி இல்லைனா வேறு ஏதாச்சும் நோட்டீஸபிளான சேஞ்ச் கொடுக்க போகிறதா ஆஸ்திரேலியாவில் வந்து நமக்கு ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து சர்சார்ஜ் பொறுத்த அளவுக்கு நம்மளுடைய அப்டேட். ஸோ மூணாவதாக இது வந்து நம்மளுடைய தமிழ் கம்யூனிட்டிக்கு உள்ள ஒரு முக்கியமான அப்டேட். ஸோ யூத் எல்லாருக்கும், யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஈவெண்ட் ஒன்று நடக்க போகிறத வந்து நான் இப்போ தெரியப்படுத்த போகிறேன். ஸோ நாளைக்கு சாட்டர்டே அக்டோபர் 3 7 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் ஈவினிங் மெல்பர்ன் சிபிடியில் சாரல் சிண்டிகேட் டேக் இட் ஈஸி ஊர்வசின்ற தமிழ் லைவ் பிராண்ட் ஷோ வந்து நடக்க போகுது. ஸோ இந்த ஈவெண்ட் வந்து மறக்காமல் எல்லோரும் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஸோ மியூசிக் வந்து லைவாக பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்களாம். நம்ம கம்யூனிட்டியில் உள்ள லோக்கல் தமிழ் ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் வந்து ஸ்பேஸ் க்ரியேட் ஆகிறதுக்கு டெஃபினெட்லி நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ யாராவது மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு மியூசிக் கேட்கறது, பாட்டு கேட்கறது, கான்சர்ட் கலந்துக்கிறதுலாம் ரொம்ப விருப்பமாக இருக்கும்னா நீங்கள் கண்டிப்பாக ஈவெண்ட் அட்டன் பண்ணுங்கள். மேபி நீங்கள் பாடுறதுக்கும், நீங்கள் கிட்டார் வாசிக்கிறதுக்கும், நீங்கள் எதுவும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்ணுறதுக்கும், எல்லாருக்கூடையும் சேர்ந்து வைப் பண்ணுறதுக்கும், ஸோ முக்கியமாக வந்து மெல்பர்னுக்கு புதுசாக வந்திருக்கிறவங்க, இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் எல்லாம் எங்கே நடக்குது அப்படின்றது தெரியாமல் இருக்கிறவங்க, ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன அப்டேட் தான். நீங்கள் எல்லோரும் வந்து உங்களுடைய யூனியில் உள்ள குரூப்பை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல். அதே மாதிரி லோக்கலில் உள்ள தமிழ் ஈவெண்ட்ஸ் உள்ள கம்யூனிட்டிஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்திரேலியன் தமிழ் டிவி, இந்த மாதிரி உள்ள ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய இரவின் தலடிகள் பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுலேயும் வந்து எல்லாத்துலேயுமே ரீசண்டாக உள்ள தமிழ் கம்யூனிட்டி அப்டேட்ஸ் வந்து அடிக்கடி வரும். ஸோ அதில் தான் இப்போ ரீசெண்டாக நம்மளுடைய இளையராஜா அவர்களுடைய கான்சர்ட் வந்து மெல்பர்னில் நடந்து, சிட்னியில் நடந்து, அட்லைடில் நடந்து, எல்லா இடமும் வந்து பிரபலமாக பாப்புலராக ரீசெண்டாக தமிழுக்குன்னு நடந்த ஈவெண்ட் அது தான். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஓணம் செலிப்ரேஷன் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து நமக்கு அடுத்ததாக வரப்போகிறது இந்த டேக் இட் ஈஸி ஊர்வசி தான். இதுக்கப்புறம் தான் நவம்பர் மந்த் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நிறைய தீபாவளி செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் வரப்போகிறது இருக்குது. ஸோ நம்ம ஸ்டேஷன்லேயும் கண்டிப்பாக முடிஞ்சால் தீபாவளி செலிப்ரேஷன் கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து இப்போ ரீசெண்டாக நமக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு உள்ள ஒரு அப்டேட். ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து லாஸ்ட்டாக உள்ள ஒரே ஒரு இம்பார்ட்டண்ட் அப்டேட், இது முடிச்சுட்டு ஒரு பாட்டு கேட்டுட்டு நம்ம ஒரு பாட்காஸ்ட் செக்ஷன் முழுக்க முழுக்க இன்றைய எபிசோடு வந்து ஒரு பாட்காஸ்ட் செக்ஷனாகத்தான் இருக்க போகிறது. ஸோ அதுக்குள்ளே ஒரு லாஸ்ட் அப்டேட் மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ மெல்பர்னுடைய இன்டர்நேஷ்னல் கேம்ஸ் வீக்குன்னு சொல்கிறாங்க. அது எப்போனா இப்போது அக்டோபர் 2 இருந்து அக்டோபர் 11 வரைக்கும் இன்டர்நேஷ்னல் கேம்ஸ் வீக் வந்து நடக்குது. ஸோ
சிட்டி ஆஃப் மெல்பர்ன் படி ஆஸ்திரேலியாவோட லார்ஜஸ்ட் கேம்ஸ் ஃபோக்கஸ் ஃபெஸ்டிவல். ஸோ ஃப்ரீ ஈவெண்ட்ஸ், எக்ஸ்போசஸ், எல்லா ப்ரோக்ராமும் இருக்குதா. மெல்பர்னுடைய ஃப்ரெஞ்ச் ஃபெஸ்டிவல் வந்து அக்டோபர் 18th வரைக்கும் வந்து நடக்க இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் மறக்காமல் இந்த ஈவெண்ட் வந்து உங்களுக்கு விருப்பமாக இருந்தால், நீங்கள் ஒலிம்பிக்ஸில் வந்து சாரி கேம்ஸில் யாரும் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள். ஸோ ஒரு பாட்டு கேட்டு வந்துட்டு இன்றைய பாட்காஸ்ட்டை நம்ம ஆரம்பிக்கலாம். வாங்க பார்க்கலாம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெல்பர்னின் த்ரீ சிஆர் வானொலி மற்றும் இன்ப தமிழ் வானொலியின் இரவின் தலாட்டுகள். இது மனம் முதல் மக்கள் வரை. ஸோ மெல்பர்னுடைய ரீசெண்டான அப்டேட்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்த்து முடிச்சாச்சு. ஸோ வெல்கம் டு இன்றைய பாட்காஸ்ட் எபிசோட். ஸோ ரீசெண்டாக மெல்பர்னில் நடந்துட்டு இருக்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஈவெண்ட்டில் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் இன்றைய பாட்காஸ்ட் வந்து அமைஞ்சிருக்க போகுது. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், மெல்பர்னில் வந்து ரீசண்டாக ஒரு ஈவெண்ட் நடந்துட்டு இருக்குது. ஸோ வர சண்டே வரைக்கும், ஐ மீன் நாலானைக்கு வரைக்கும் அந்த ஈவெண்ட் வந்து நடக்க இருக்குது. ஐ மீன் அக்டோபர் 4ஆம் தேதி வரைக்கும் இந்த ஈவெண்ட் வந்து நடக்குது. செப்டம்பர் 24th ஸ்டார்ட் ஆகி அக்டோபர் 4th வரைக்கும், லிட்ரலி ஒரு 11 நாட்கள் இந்த ஈவெண்ட் வந்து. ஸோ இதுதான் வந்து மெல்பர்ன் ராயல் ஷோ. ஃப்ளெமிங்டன்லேயும் எஸ்கோட்வெல்லையும் வந்து மெல்பர்ன் ஷோ கிரவுண்ட்ஸில் இருந்து இந்த ஈவெண்ட் வந்து நடக்குது. ஸோ நிறைய விதமான ட்ரை கேம்ஸ் வந்து இருக்குது. என்ட்ரி டிக்கெட்ஸ்லேருந்து உள்ளுக்குள்ளே எல்லா ஈவெண்ட்டும் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிற ஒவ்வொரு பொருளுக்குமே வந்து சார்ஜ் தான். ஸோ இது வந்து நம்ம ஊரில் எப்படி எக்ஸிபிஷன்ஸ் எல்லாம் இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து இங்கே உள்ள இந்த மெல்பர்ன் ராயல் ஷோவும். ஸோ இந்த மெல்பர்ன் ராயல் ஷோ வந்து நீங்கள் இன்னும் போகலைன்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸை மிஸ் பண்ணாதீங்க. டெஃபினெட்லி காசு வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க. ஸோ உள்ளே போகிறதுனா ஒரு தடவை நீங்கள் உள்ளே போயிட்டு வெளில வரதுக்கு ஏதாவது ஒன்று நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணணும்னா அட்லீஸ்ட் உங்கள் கையில் ஒரு $100 வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து ஓரளவுக்கு நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். அதுலேயும் எஸ்பெஷலி இந்த ஜெயின் வீல், அதுக்கப்புறம் வந்து நம்ம ஊரில் பார்க்குற மாதிரி நார்மலான எக்ஸிபிஷன் திங்ஸும், கொஞ்சம் இந்த வண்டர்லா, அப்புறம் வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸில் உள்ள எல்லா கேம்ஸுமே வந்து இங்கே இருக்குது. ரொம்ப இந்த ஹைட்டில் சுற்றுறது அது எல்லாமே வந்து இருக்குது. நிறைய விதமான கிட்ஸ் ரைட்ஸ், அதுக்கப்புறம் வந்து அடல்ட் என்ஜாய்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இந்த லக்கியாக வின் பண்ணுறது, கன் ஷூட்டிங்கில் இருந்து பால் தூக்கி அடித்து எல்லாத்தையும் கீழே தள்ளி விடுறது, எல்லா கேமுமே இருக்குது. நிறைய விதமான ஃபுட் ஸ்டால்ஸ் இருக்குது, நிறைய விதமான. ஸோ ரீசெண்டாக நான் அங்கே பார்த்ததில் கூட ஒரு ஃப்ரீயாக வந்து ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் எல்லாம் கூட எடுக்கிறாங்க. ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து மெல்பர்ன் ராயல் ஷோவில் நடக்குது. ஸோ நீங்கள் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நாளைக்கு நாளைக்கு உங்களால் முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸ்பீரியன்ஸை மிஸ் பண்ணாதீங்க. ஸோ ஸ்டில் எல்லா வருஷமும் வந்து இது நடக்கும். இந்த வருஷம் நீங்கள் இங்கே இருக்கிறதுல உங்களுக்கு இது மிஸ் பண்ணக்கூடாத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, என் சைட்லேருந்து ஒரு ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன். ஸோ கண்டிப்பாக போயிட்டு பார்த்துட்டாங்க. ஸோ இதில் அடுத்த விதமாக இன்றைக்கி பாட்காஸ்ட்டுக்கு இம்பார்ட்டண்ட்டான கண்டென்ட் என்னன்றதை பார்த்தா, நான் வந்து இந்த மெல்பர்ன் ராயல் ஷோவில் ஒரு சின்ன ஒரு வாலண்டியரிங் ப்ரோக்ராம் மாதிரி ஒரு கிட்ஸ் ரைடில் வந்து நான் வந்து ஒர்க் பண்ணேன். ஸோ இதில் நான் வந்து பலவிதமான குழந்தைகள், பலவிதமான அப்பாக்கள், அம்மாக்கள், அக்காக்கள், அண்ணன்கள், தம்பிகள், தங்கச்சிகள், ஸோ சுற்றி உள்ளவங்க எல்லா விதமான மனிதர்களையும், குறிப்பாக ஆஸ்திரேலியாவில் உள்ள மக்கள், குழந்தைகள்

நேரங்களில் இப்படியும் மனிதர்கள் இருக்காங்களா அப்படின்னா இப்படி கூடவா இருக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து குறிப்பாக இந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டில் வந்து எனக்கு கிடச்சிச்சு. ஸோ அதை தான் வந்து இன்றைக்கான எபிசோடில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்றது என்னுடைய ஐடியா. ஸோ இந்த ஈவெண்ட்டை பொறுத்த அளவுக்கு என்னோடய ரைட் எப்படின்னா, ஸோ இதோட ஃபுல் வீடியோ வந்து நான் கண்டிப்பாக நம்மளுடைய பேஜில் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆனால் என்கிட்ட வீடியோ இல்லை, ஸ்டில் என்னால் எடுக்க முடிஞ்சால் நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இது எப்படின்னா ஒரு கிட்ஸ் ரைட், மூணு லெவல் இருக்குது, ஐ மீன் 3 ஃப்ளோர் இருக்குது. கீழே வந்து என்ட்ரன்ஸில் வந்துட்டு அது உள்ளுக்குள்ளே வந்து இந்த சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த தகர மாதிரி இருந்து அது மேலே கீழே ஆடும், அதில் அவங்க வந்து நடந்து வரணும். ஸோ அதில் வந்து ஜம்ப் பண்ணணும், அதுக்கப்புறம் அதில் வந்து அந்த ஆடுறதில் நடந்து வரணும், அதுக்கப்புறம் அந்த ரொட்டேஷன் மாதிரி இருக்கும், அதில் வந்து அவங்க சுற்றணும். கடைசியாக எல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக 3rd ஃப்ளோரில் வந்து மேலே வந்து ஸ்லைடு இருக்கும், அதுலேருந்து அவங்க சறுக்கி கீழே வரணும். இதாக வந்து மொத்தமாக அந்த மூணு லெவல்லையுமே அது தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நிறைய குழந்தைகள் கிட்டத்தட்ட ஒரு நடக்கிற வயசில், ஐ மீன் நடக்க ஆரம்பித்த குழந்தையில இருந்து பெரிய தாத்தா பாட்டி வரைக்கும் இந்த ரைடுக்கு வந்து வந்தாங்க. கிட்ஸ் ரைடுன்னு பேர் மட்டும்தான், பட் ஆனால் எல்லாருமே வந்தாங்க. ஸோ எப்படின்னா இந்த ரொம்ப சின்ன பிள்ளைங்களாக இருக்கிறவங்கலாம் வந்து அவங்களால வர முடியலைன்னா அவங்க அம்மா அப்பா வந்து கூட்டிகிட்டு போகலாம், அந்த மாதிரி தான் இந்த ரைடு வந்து. ஸோ இதில் வந்து நான் பார்த்ததில் நிறைய குட்டி பிள்ளைங்களுக்கு வந்து அவங்களுடைய அம்மா அப்பா இங்கே இருக்கிற ஆஸ்திரேலியன் பேரண்ட்ஸ் பற்றி என்னுடைய அப்சர்வேஷன் தான் வந்து நான் இப்போ வந்து சொல்ல போகிறேன். ஸோ குறிப்பாக நம்ம நாட்டில் உள்ள பேரண்ட்ஸுக்கும் இங்கே உள்ள பேரண்ட்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், நம்ம நாட்டில் வந்து குழந்தைகள் எப்படி இருக்கிறாங்க நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட, இங்கே உள்ள குழந்தைகள் வந்து இந்த பேரண்ட்ஸ்கிட்ட எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் வந்து என்னோடய டியூட்டி என்னென்னா, ஒரு குழந்தை வந்து அந்த ஜிக்ஸாக்காக போகிறதுல வந்து அதுக்கு வர கஷ்டமாக இருந்துச்சுன்னா நான் வந்து கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வரணும். லைக் ஐ ஹாவ் டு ஹெல்ப் தெம், நான் அவங்களுக்கு வந்து ஒரு உதவியாக அந்த இடத்துல இருந்து அவங்கள வந்து நான் கூட்டிகிட்டு வரணும். அதே மாதிரி 3rd ஃப்ளோர்லேருந்து ஸ்லைடில் போகிற குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து காலை நீட்டிக்கோ கையை மடக்கிக்கோ அது மாதிரிலாம் சொல்லி அவங்கள வந்து பத்திரமா அவங்க கீழே போகிற வரைக்கும் அடுத்த குழந்தைய போக விடாமல் பிடிச்சி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வேலைகள் தான். ஸோ யூஸ்வலாகவே கிட்ஸ் கூட வேலை பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக என்கரேஜிங்காக ரொம்ப ஜாலியான ஒரு வேலையாக தான் இருக்கும். அதுலேயும் வந்து நான் வந்து இன்னும் அதில் வந்து ஒருபடி மேலேன்னு சொல்லலாம். எனக்கு பேசிக்காக வெரி ஸ்மால் சில்ட்ரன் கிட்டத்தட்ட இந்த நடக்க ஆரம்பித்த ரொம்ப குட்டி பிள்ளைங்க இவங்க கூடலாம் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு வேலை. அதனால தான் இந்த வேலையை நான் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணது. ஸோ அந்த மாதிரியில் நான் பார்த்ததில் நிறைய பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களாவே வந்துடுவாங்க. ஸோ கொஞ்சம் வளர்ந்து அந்த எல்லாமே அறியிற வயசு தெரிகிற வயசுன்னு சொல்லுவாங்க, அந்த வயசில் உள்ள பிள்ளைங்க இந்த நம்ம ஊரில் கம்பேர் பண்ணையில் ஒரு 5 வயசு 4 வயசு 5 வயசு 6 வயசு அந்த மாதிரி தாண்டிச்சுனாலே அவங்களாம் அவங்கவுங்களாவே வந்துடுவாங்க, அம்மா அப்பாவை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ அதை விட சின்ன குழந்தைங்களை பற்றி தான் நான் வந்து பர்டிகுலர்லி இன்றைக்கான எபிசோடில் பேச போகிறது. ஸோ அந்த பிள்ளைங்களில் பற்றி பார்த்தோம்னா அதில் வந்து குறிப்பாக அவங்களாம் வந்து அவங்களுடைய அம்மா இல்லைனா அப்பா இல்லைனா கிராண்ட் பேரண்ட்ஸ் இல்லை யாரோ ஒருத்தர் கூட தான் வருது. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பேரண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். பேரண்ட்ஸ்னு பார்க்கல, ஏதர் அவங்க வந்து அம்மா கூட வருவாங்க இல்லைனா அப்பா கூட வருவாங்க. நான் என்னோடய டியூட்டி என்னென்னா அதில் எண்டில் நான் நின்று அந்த குழந்தை மேபி ஃபஸ்ட்டு என்ன செய்யறனா நான் வந்து 2nd லெவலில் தான் இருப்பேன், கீழேருந்து அவங்க ஏறி 2nd லெவலில் வந்து நடந்து வரணும். ஸோ 2nd லெவலில் நடந்து வரையில் அவங்க வந்து குழந்தைய கீழேருந்து சில பிள்ளைங்களுக்கு அந்த படியில் வந்து ஏற வராது, ஏன்னா சின்ன பிள்ளைங்க படியில் ஏற மாட்டாங்க. ஸோ அப்பா அம்மா வந்து படியில் வந்து அவங்கள தூக்கிட்டு மேலே வந்து சில பேர் வந்து குழந்தைங்களை வந்து இறக்கி விட்டு நடக்க விடுவாங்க. ஸோ இதில் வந்து அப்பா அம்மா செஞ்ச சில சரியான விஷயங்கள் சில தவறான விஷயங்கள் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் உள்ளதை நான் இப்போ வந்து சொல்கிறது தான். ஸோ அந்த 2nd லெவலில் வந்து இறங்கி அவங்க வந்து நடந்து வரையில் ஒரு குழந்தைக்கு வந்து நிஜமாகவே அந்த ஸ்ட்ரகிள்ஸில் வந்து நடந்து வாரது கஷ்டமாக அது ஃபேஸ் பண்ணுச்சுன்னா, அதுக்கு அதில் வந்து நடக்கிறதுக்கு பிடிக்கலைன்னா, அதுக்கு அதில் நடக்கிறதுக்கு பயமாக இருந்துச்சுன்னா, அழுதுச்சுன்னா, அதில் வர முடியலைன்னு தோணுச்சுன்னா, அப்போ வந்து ஒரு அப்பா அம்மா வந்து அவங்கள தூக்கிட்டு வரதில் வந்து ஒரு ரீசன் இருக்குது. பட் ஆனால் அந்த குழந்தைக்கு அதில் நடக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பட் ஆனால் பயம். ஸோ எவ்ரி திங் ஹேஸ் அ டிஃப்ரென்ஸ், இல்லை இதுக்கும் அதுக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது. ஸோ இதை தான் வந்து நான் பார்த்த கணிப்பு. ஸோ ஒரு சில குழந்தைங்க என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து நடக்கணும்னு ஆசை, பட் ஆனால் முக்கியமாக
எந்த ஊராக இருந்தாலும் சரி, ஒரு குழந்தைய பொறுத்த அளவுக்கு அது வந்து தன்னை விட மேலே வளர்ந்துருக்கிறவங்க அதுக்கிட்ட என்ன சொல்கிறாங்களோ அதை பொறுத்து தான் அதோட லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணவே ஆரம்பிக்கும். ஸோ ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்த்த உடனே பயந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து ஓகே இது இப்படி தான் இருக்குன்ற அசம்ஷனுக்கு நம்ம தானாகவே

வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளால் அதை வந்து என்ன நம்ம நினச்சாலும் அதை நம்ம வந்து க்ராஸ் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டோம். ஸோ நமக்கு ஒரு விஷயத்தை பார்க்கல, ஓ இதில் நடந்தால் நம்ம கீழே விழுந்துருவோம் அப்படின்னு தோணிருச்சுன்னா நம்ம வந்து அதை க்ராஸ் பண்ண மாட்டோம். பட் அந்த இடத்துல தான் நம்ம ஒரு பேரண்ட்டாவோ இல்லை ஒரு கைடன்ஸாவோ இல்லை ஒரு வெல்விஷராகவோ அந்த இடத்துல ஒருத்தர் நமக்கு தேவை. நின்று, அது குழந்தைங்கன்னு இல்லை எல்லாருக்குமே அப்படி தான், நின்று இல்லை இல்லை கண்டிப்பாக உன்னால் இதில் நடக்க முடியும், நீ வா இது ஒன்றும் அவ்வளோ பெரிய டாஸ்கெல்லாம் கிடையாது, இது ஈஸி தான், நீ கண்டிப்பாக நடந்துருவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒருத்தர் நம்மக்கிட்ட நின்னாங்கன்னா, இது ஜென்ரலாகவே லைஃப்பில் நாம் எல்லாருக்குமே தேவைப்படுற ஒரு ஆள் யாருன்னா, நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரகிளை பார்த்து பயந்து நிற்கல, இந்த பாலத்தை நம்ம தாண்டி போயிடுவோமா அப்படின்னு நம்ம வந்து பயந்து நிற்கல, இல்லை இல்லை இது அவ்வளோ பெரிய டாஸ்க்லாம் இல்லை உன்னால் கண்டிப்பாக முடியும் நீ பண்ணிடுவ அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தாங்கன்னா, இதுதான் வந்து எல்லாருக்குமே லைஃப்பில் கண்டிப்பாக தேவையான ஒரு விஷயன்றதை நான் இத்தனை வருஷம் என்னோட 20 வருஷம் வாழ்க்கையில் இந்த ஒரு நாலு நாளில் வந்து நான் அதிகமாக ரியலைஸ் பண்ண விஷயம். ஸோ ஒரு குழந்தை வந்து நம்மளாம் வந்து ஓரளவுக்கு வளர்ந்த ஒரு ஆட்கள், பட் ஆனால் குழந்தைங்கன்றவங்க அப்போ தான் முத முதல்ல வாழ்க்கையை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்கள வந்து ஒரு விஷயம் பார்க்கல அவங்க வந்து பயந்தாங்கன்னா, நம்ம அவங்கள கைத்தட்டி என்கரேஜ் பண்ணல, நீ கண்டிப்பாக அதை தாண்டி வந்துடுவ, நீ இதை முடிச்சிருவ, ஸோ இது ஒன்றும் அவ்வளோ பெரிய வேலையெல்லாம் கிடையாது, இது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லி நம்ம என்கரேஜ் பண்ணல, அவங்க அதில் வந்து அட்லீஸ்ட் அதை நடக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இது இப்படி தான், ஒன்று அவங்க அதில் நடந்து வரலாம், இல்லைனா அதில் சைடில் வந்து அதுக்கும் வழி இருக்குது, ஸோ இல்லை நடக்க வேணானா நீங்கள் சைடில் வந்து சும்மா நடந்து வரலாம் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த குழந்தை வந்து அந்த இடத்துல முன்னாடி நிற்கிது, இதை என்னால் தாண்ட முடியுமா நடக்க முடியுமா அப்படின்றத வந்து பார்க்குது. ஸோ அதுக்கு வந்து எடுத்த உடனே பயம் வந்துருச்சுன்னா, நீ வா உன்னால் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு நம்ம கையை பிடிச்சி கூப்பிடல, கண்டிப்பாக குழந்தைங்க வருவாங்க அப்படின்ற விஷயம் எனக்கு இப்போ தான் தெரியும். ஏன்னா நான் வந்து இது வரைக்கும் பெருசாக குழந்தைங்க கூட என்கேஜாக எந்த ஒரு வேலையும் பண்ணது கிடையாது, பார்த்ததும் கிடையாது. பட் ஆனால் இந்த ஈவெண்ட் பொறுத்த அளவுக்கு நிறைய குழந்தைங்க விதவிதமாக எப்படி இருப்பாங்க, ஒரு எண்ட் ஆஃப் தி டே வந்து மனிதர்கள் பலவிதம் மாதிரி தான் வந்து குழந்தைங்களும் வந்து பலவிதம். ஸோ அதே மாதிரி அந்த இடத்துல நம்ம போயிட்டு உன்னால் முடியாதுன்னு அந்த குழந்தை தன்னைத்தானே டிப்ரெஸ் பண்ணிக்கிற இடத்துல நம்ம கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வரையில 100% அந்த குழந்தைங்க வந்து நம்ம பேச்சை கேட்டு நடந்து வருவாங்க அப்படின்றத நம்ம முதல் தடவை பார்த்து ஆச்சரியப்பட்டு ரசித்து பிரமிச்சு போன இந்த குறிப்பாக இந்த நாலு நாள் தான் வந்து என்னோடய லைஃப்பில். ஸோ இதில் வந்து பேரண்ட்ஸ் செய்கிற விஷயம் என்னென்னா, நிஜமாகவே அந்த குழந்தைக்கு வந்து அதில் நடக்க விருப்பம் இல்லைன்னா அதனால் முடியாது அப்படின்னா, அந்த இடத்துல அவங்க வந்து நீ நடக்க வேண்டாம் நான் உன்னை தூக்கிட்டு போகிறேன், லைக் அந்த குழந்தை அழுகுது என்னால் வந்து இல்லை போக முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப பயப்படுது, ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்ற இடத்துல வந்து அவங்க அந்த குழந்தைய தூக்கிட்டு போனாங்கன்னா அங்கே வந்து பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் அந்த குழந்தையால் நடக்க முடியும் ஆனால் பயமாக இருக்குது அப்படின்ற இடத்துல, இல்லை இல்லை அவனுக்கு இது வேண்டாம் நானே தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இது வந்து ஒரு பேரண்ட்ஸ் செய்கிற ஒரு தப்பு. ஸோ இதை நம்ம வந்து ஒரு கேமாக பார்க்காம லைஃபோடு ரிலேட் பண்ணி பார்க்குறனால எனக்கு இது வந்து ஓகே, ஒரு ஸ்ட்ரகிளை நம்ம தாண்டணும்னு நினைக்கல, உன்னால் இது முடியாது நானே தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த குழந்தையால் முடிகிற ஒரு கெப்பாசிட்டிக்கு தகுந்த ஒரு விஷயத்தையும் வந்து அந்த அப்பா அம்மா வந்து செய்ய விடாமல் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறது தான் லிட்ரலி. ஸோ இதனால் வந்து எப்படின்னா நிறைய விஷயங்கள் அவங்க லைஃப்பில் வந்து என்ன சொல்லப்போனால், ஒரு குழந்தை தானே எட்ட நினைக்கிற ஒரு தூரத்தை ஒரு அப்பா அம்மா வந்து இல்லை இல்லை என் குழந்தையால் அவ்வளோலாம் கஷ்டப்பட முடியாது நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி செய்கிறது. ஸோ எண்ட் ஆஃப் தி டே வந்து எல்லாருமே வந்து லைஃப்பில் ஒரு தனியான இண்டிவிஜுவல் தான். ஸோ இண்டிவிஜுவல்ஸ் வந்து எப்பயுமே ஸ்ட்ரகிள்ஸ் எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்றதை கண்டிப்பாக கற்றுக்கணும் தானே. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு பேரண்ட் வந்து ஒரு குழந்தைய விட்டு பழக்கணும். இதில் சில அப்பா அம்மாலாம் வந்து லிட்ரலி வந்து ரொம்ப ரொம்ப கிரேட். எப்படின்னா ஒரு குழந்தை நான் பார்த்தேன், அவனுக்கு வந்து அதில் வர்றதுக்கு பயம். ஸோ அந்த இடத்துல அவங்க அம்மா என்ன செஞ்சாங்கன்னா, அவனை வந்து அந்த ரைடோட ஸ்டார்ட்டில் நிறுத்திட்டு அவங்க அம்மா வந்து அதில் நடந்து இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு இங்கே பாரு அம்மா வந்துட்டேன்ல, ஸோ நீயும் கண்டிப்பாக வரலாம் அப்படின்னு சொல்லி அவனை வந்து இந்த எண்டில் நின்று கைத்தட்டி என்கரேஜ் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. ஸோ இது ஒரு அம்மா. ஒரு டேட் ஒருத்தர் பார்த்தேன், ஒரு குழந்தை வந்து அவனால் முடியுது, முடிஞ்ச இது வந்து லிட்ரலி ஒரு பெஸ்டஸ்ட் எக்ஸாம்பிள் நான் பார்த்ததில். எப்படின்னா ஒரு குழந்தை அவனால் முடியுது, அவன் வந்து அந்த ரைடில் கடந்து வந்துட்டான், அவனுக்கு பின்னாடி தான் அவங்க அப்பா வந்துட்டுருக்கிறாரு. ஸோ அவன் அந்த எண்டுக்கு போயிட்டு நின்னதுக்கப்புறமா அவங்க அப்பா வந்து அதில் வரத்துக்கு கஷ்டப்படுற மாதிரி அவன்கிட்ட வந்து நடிக்கிறாரு. ஸோ எப்படின்னா
நீ ரொம்ப ஈஸியாக வந்துட்ட, பாரு மற்றவங்களாலலாம் முடியல, உன்னால் அது வந்து முடிஞ்சிச்சு, ஸோ நீ வந்து எல்லாரையும் விட பவர்ஃபுல் தான் அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தைய வந்து தன்னால் முடியாததை நீ செஞ்சிட்ட அப்படின்னு ஒரு அப்பா வந்து அந்த குழந்தைகிட்ட என்கரேஜ் பண்ண. அந்த நேரத்தில் அந்த பையன் வந்து அவங்க அப்பா கிட்ட ஒரு வார்த்தை ஒன்று சொன்னான். அங்கே தான் வந்து எனக்கு ஆஸ்திரேலியன் பேரண்ட்ஸோட அந்த ஒரு கெப்பாசிட்டியும் அவங்க குழந்தைக்கு கொடுக்குற அந்த அட்மிரேஷனும் எனக்கு வந்து ஈர்த்துச்சு என்னோடய கவனத்தை வந்து. அந்த இடத்துல அந்த பையன் வந்து இந்த எண்டில் நின்றுட்டு டேட் யூ கேன் கம் ஆன் அப்படின்னு சொன்னான். எனக்கு வந்து கூஸ்பம்ஸ் ஆயிடுச்சு லிட்ரலி. ஸோ எல்லா விஷயத்துலேயும் வந்து ஒரு அப்பா அம்மா தான் வந்து ஒரு குழந்தையை என்கரேஜ் பண்ணி நாம் வந்து பார்த்துருப்போம். ஒரு குழந்தை வந்து தன்னோட அப்பாவை என்கரேஜ் பண்ணுற அளவுக்கு இதுக்கு 100% அந்த குழந்தைய விட அவங்க அப்பா தான் காரணம். ஸோ நீ வந்து அதை ஈஸியாக க்ராஸ் பண்ணிட்ட, ஏன்னா நீ வந்து பவர்ஃபுல்லான ஒருத்தன். ஸோ இதில் வந்து எப்படின்னா, நீ இதை க்ராஸ் பண்ணிட்ட, என்னால் இதை வர முடியலை அப்படின்னு சொன்னால், ஸோ ஓகே நம்ம எல்லாரையும் விட பவர்ஃபுல், நம்மளால் நிறைய விஷயம் பண்ண முடியும், இதில் லிட்ரலி ஒரு கைண்ட் ஆஃப் மோட்டிவேஷன். ஸோ இந்த மாதிரியும் வந்து குழந்தைங்களை ட்ரெயின் அப் பண்ணலாம் அப்படின்ற விஷயம்லாம் வந்து நான் கற்றுக்கினேன். ஸோ இதெல்லாம் எதுக்குன்னா, ஃப்யூச்சரில் நம்ம வந்து ஒரு விஷயம் நமக்கு தேவைப்படலை, ஒரு குழந்தைய நமக்கு வந்து நம்ம சொல்லி கொடுக்கல, யாராக இருந்தாலும் ஒரு குழந்தைக்கு நம்ம ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தோம்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தானே. ஸோ அதில் ஒரு சில குழந்தைங்கள்லாம் வந்து அவங்க அம்மா அப்பா கையை பிடிக்காமலே வந்து இந்த குட்டி குட்டி பிள்ளைங்கள்லாம் நடந்து வருவாங்க, அவங்க கையை நீட்டினாலும் பிடிக்காமல் வருது. சில குழந்தைங்கள்லாம் வந்து அம்மா அப்பா கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வரையிலே அவங்க கையை உதறிட்டு என் கையை பிடிச்சிட்டு நடந்துட்டு வந்தது. ஸோ அந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி க்யூட்டான மொமெண்ட்ஸ் எல்லாம் இதில் இருந்துச்சு. ஸோ மொமெண்ட்ஸ் எல்லாத்தையும் தாண்டி நம்ம இதில் வந்து பார்க்க வேண்டியது என்னென்னா, ஒரு பேரண்ட்டாக ஒரு குழந்தைக்கு நம்ம வந்து கொடுக்க வேண்டிய சரியான மோட்டிவேஷனும், அதில் இருந்து ஒரு அப்பா அம்மா வந்து செய்யக்கூடிய தவறுகளை நம்ம வந்து திருத்திக்கிறதும். இந்த விஷயத்தை பொறுத்த அளவுக்கு கன்க்ளூஷனாக நான் எடுத்துக்கிறது எல்லாருக்கும் தெரியப்படுத்துறது என்னென்னா, ஒரு குழந்தை வந்து இந்த உலகத்துக்கு வரையில் எல்லா விஷயமும் வந்து அவங்க அம்மா அப்பாவை தான் மெயினாக, மற்ற எல்லாரையும் விட அம்மா அப்பாவை தான் மெயினாக பேஸ் பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்களோ, அவங்க எப்படி இந்த உலகத்தை பார்க்குறாங்களோ அதை பார்த்து தான் ஒரு குழந்தை வந்து வளரும். ஸோ அப்படி ஒரு குழந்தை வளரையில் அந்த அப்பா அம்மா வந்து ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையும் ஈதர் நோ மேட்டர் வாட், அவங்க வந்து பணக்காரங்களாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி, அந்த குழந்தைக்கு இந்த உலகத்தில் உள்ள பெஸ்ட்டான எல்லா விஷயங்களையும் அவங்களால அவங்க பிள்ளைக்கு கொடுக்க முடிஞ்சாலும் சரி, எல்லா விஷயத்தையும் தாண்டி ஒரு குழந்தை வந்து தானாக ஒரு இடத்துல இருக்கையில் ஒரு ஸ்ட்ரகிளை எப்படி அது தாண்டி வரணுன்றத ஒரு அம்மா அப்பா வந்து கண்டிப்பாக டெஃபினட்டாக அதுக்கு வந்து சொல்லி கொடுக்கணும். இது வந்து ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், ஒரு குழந்தையால் முடியாத இடத்துல தான் நம்ம வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமே தவிர, அவங்களால முடியும் அப்படின்ற இடத்துலையும் இல்லை இல்லை உன்னால் முடியாது நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற விஷயம் வந்து லிட்ரலி ஒரு அப்பா அம்மா வந்து ஒரு குழந்தைக்கு செய்யக்கூடாது. ஸோ இதுதான் வந்து அவங்க ஃப்யூச்சரில் அந்த குழந்தையாக எடுத்து வைக்க போகிற எல்லா அடிக்கும் வந்து இது ஒரு தடையாக இருக்கும். ஓகே ஓகே நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களுக்கும் அப்பா அம்மாவை சார்ந்து இருக்கிற மாதிரியும், அவங்களுடைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை வந்து குறைக்கிற மாதிரியும், அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தன்னம்பிக்கையும் சில விஷயங்களும் வந்து அவங்களையே டீமோட்டிவேட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸும் இது வந்து தருது. ஸோ இதனால் இந்தியாவில் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, இந்தியாவாக இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்காவாக இருந்தாலும் சரி, நம்ம ஆஸ்திரேலியாவாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸுன்றதும் குழந்தைங்கள்ன்றதும் வந்து காமன் தான் எல்லா இடத்துலையும். ஒரு குழந்தைக்கு நம்ம கொடுக்க வேண்டிய மோட்டிவேஷன், செய்யக்கூடிய சரிகள் தவறுகள் வந்து ஒரு பேரண்டிங்கில் வந்து காமன் தான். வெதர், நம்ம பேசுகிற மொழிகள், நம்ம இருக்கிற நாடு, இதெல்லாம் தான் மாறுதே தவிர பேரண்டிங்கிறது வந்து சேம் தான். அதில் ரீசெண்டாக வர இந்த ஜென்டல் பேரண்டிங் இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து ரொம்ப கவனித்து செய்கிறனால ஒரு அப்பா அம்மா கொடுக்குற தன்னம்பிக்கையில் தான் வந்து ஒரு குழந்தை வந்து வாழ்க்கையில் வளருது. ஸோ இந்த மாதிரி சில சில சின்ன சின்ன தவறுகள் செய்கிறனால நிறைய குழந்தைங்க வந்து லைஃப்பில் அவங்கள அவங்களே வந்து வீக்காக நினச்சிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து செய்யாமல் ஒரு பேரண்டிங்கன்றதில் நம்ம பெஸ்ட்டானதை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறது நல்லதுன்னு பார்க்குறேன். ஸோ ரொம்ப நேரம் பேசிட்டேன், இத்தனைக்கு 20 நிமிஷமாக பேசியிருக்கிறேன். வாங்க ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெல்பர்னின் 3CR வானொலி மற்றும் இன்ப தமிழ் வானொலியின் இரவின் தலாட்டுகள். இது மனம் முதல் மக்கள் வரை. ஸோ தொடர்ந்து நாம் இன்றைக்கி வந்து சில முக்கியமான விஷயங்கள். ஸோ என்னுடைய அப்சர்வேஷனில் இந்த பர்டிகுலர் மெல்பர்ன் ராயல் ஷோவில் நான் பார்த்த சில விஷயங்கள் தான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறேன். ஸோ இதில் அடுத்ததாக நான் வந்து அப்சர்வேஷனை மட்டும்தான் நான் வந்து சொல்கிறேன். இதில் வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்றத வந்து நான் சொல்லலை. ஏன்னா இதுக்கு என்ன சொல்கிறதுனே எனக்கு வந்து தெரியல. ஸோ ஒரு குழந்தைனா வந்து சில விஷயங்களில் பேச்சை கேட்காம அடம் பிடிக்கிறதோ, இல்லை அப்பா அம்மா பேச்சாம கேட்காம வந்து அவங்க பின்னாடி வந்துட்டு இருக்கையில் குழந்தை முன்னாடி ஓடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து காமனாக லைஃப்பில் நடக்கிறது தான். நம்மளும் அப்படி தான் இருந்திருப்போம். ஸோ நம்ம ஃப்யூச்சர்லேயும் அப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு குழந்தை வந்து இருக்கிறது காமன். ஸோ அம்மா அப்பா வந்து பின்னாடி வந்துட்டு இருக்கையில் குழந்தை வந்து வேகமாக ஓடி போய் அடுத்த லெவலுக்கு போகிற அளவுக்கு போகிறது வந்து காமனான விஷயம். வாட் இஃப் திஸ் இஸ் வைஸ் வர்சா? அதாவது ஒரு குழந்தை இந்த மாதிரி போகிறது இல்லாமல் ஒரு அம்மாவோ ஒரு அப்பாவோ இந்த மாதிரி போகிறது வந்து எந்த விதத்தில் நியாயம்? எனக்கு வந்து இது சத்தியமாக புரியலை. நான் இதில் பார்த்த ஒரு விஷயம், ஒருத்தர் இல்லை ரெண்டு பேர் இல்லை நிறைய பேர் அப்படி தான். எப்படின்னா வந்து குழந்தையை கூட்டிகிட்டு அவங்க வந்து வராங்க. அந்த குழந்தை பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல இருக்குது. அந்த அம்மாவோ அப்பாவோ அவங்க ஒரு நாலு பேர் ஃப்ரெண்ட்ஸோடு அவங்க குழந்தையை கூட்டிகிட்டு வராங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க. அந்த குழந்தைங்க இதை எப்படி தாண்டி வர்றதுன்னு தெரியாமல் நிற்குது. ஸோ இதில் வந்து இதில் என்ன கமெண்ட் பண்ணுறதுனே தெரியல. குழந்தைக்காண்டி நீங்கள் வந்தீங்களா இல்லை உங்களுக்காண்டி குழந்தைய கூட்டிகிட்டு வந்தீங்களான்ற மாதிரி ஒரு கிட்ஸ் ரைடுக்கு ஒரு அம்மா அப்பா வரையில் வந்து அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போகிறது அவங்க வேலையா, இல்லை அவங்களாம் வேகமாக ஓடி போய் மேலே போய் நிற்கிறது அவங்க வேலையா? எனக்கு இது சுத்தமாக புரியலை. சரி, நான் தான் இதை வந்து தப்பாக அப்சர்வ் பண்ணிக்கிட்டேனா, இல்லை அம்மா அப்பா தான் வந்து அவங்க என்ஜாய்மெண்ட்டை வந்து நான் கெடுக்கிற மாதிரி பேசுகிறேனா அப்படின்றது எனக்கு சீரியஸ்லி தெரியல. ஸோ நான் பார்த்ததில் ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த நாலு ஃப்ரெண்ட்ஸில் அவங்க அம்மாவும் இருக்கிறாங்க, ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு வராங்க. பார்த்தீங்கன்னா அவங்க எல்லோரும் வந்து வீடியோ எடுத்துகிட்டு வேகமாக அப்படியே குடு குடு குடுகுடுன்னு ஓடிட்டு அப்படியே முன்னாடி போயிட்டாங்க. அவங்க கூட ஒரு குழந்தை ஒன்று வந்திருக்கு. அந்த இடத்துல ஃபஸ்ட்டு லெவலில் ஃபஸ்ட்டு இதை எப்படி க்ராஸ் பண்ணுறதுனே தெரியாமல் அந்த இடத்துல நிற்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேரண்ட்டாக அவங்க அந்த இடத்துல என்ன செஞ்சுருக்கணும்? ஒரு அந்த குழந்தைய கூட்டிகிட்டு வரையில அவங்க வந்து அதை கூட்டிகிட்டே கையை பிடிச்சிட்டே போகணும். இல்லை குழந்தை பயப்படுதுன்னா இல்லை கீழே யார்கிட்டையாவது விட்டுட்டு இவங்க மட்டும் வந்திருக்கணும். ஸோ இவங்க ரெண்டும் இல்லாமல் குழந்தைய கூட்டிகிட்டு வந்துட்டு இவங்க பாட்டுக்கு முன்னாடி ஒரு பக்கம் ஓடிட்டு குழந்தைங்க வந்து போக முடியாமல் நிற்கிறது, திஸ் இஸ் வாட் இஸ் திஸ், திஸ் இஸ் டோட்டலி அன்ஃபேர்ன்ற மாதிரி தான் ஒரு விஷயம். ஸோ அந்த குழந்தையே நான் வந்து அந்த லெவலில் நான் கையை பிடிச்சி ஃபஸ்ட்லேருந்து கூட்டிகிட்டு போய் பாதியில் போகையில் அது அம்மா காணுன்னு குழந்தை அழுக ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் நான் வந்து இன்னும் கூட்டிகிட்டு போய் அங்கே லாஸ்ட்டாக மூணாவது லெவலில் போய் அவங்க அம்மா பார்க்குற வரைக்கும் குழந்தை அழுகையே நிறுத்தலை. அந்த அம்மா அது வரைக்குமே வந்து குழந்தை வருதா வரலையா நம்ம கூட தான் வந்துச்சான்றதை தேடவே இல்லை. ஸோ வாட் எவர் இட் இஸ், இது வந்து எல்லா பேரண்ட்டுக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இது யாரும் வந்து ஒருத்தர் சொல்லி கொடுத்து தெரிய வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. ஸோ தான் கூட நம்மளுடைய குழந்தைய நம்ம வந்து கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வரையில் அதை பத்திரமா கூட்டிகிட்டு போகணும். இது ஃபஸ்ட் திங். இன்னொரு விஷயம் வந்து ஒரு பேரண்ட் அவங்களுடைய குழந்தைய யாருனே தெரியாத ஒருத்தவங்க கூட வந்து அனுப்பி வச்சுருந்தாங்க. தேர்ட் பர்சன் நம்பி ஃபஸ்ட் நம்ம வந்து குழந்தைய அனுப்பக்கூடாது. ஸோ அந்த தேர்ட் பர்சன் என்ன பண்ணுறாங்கன்னா மேலே கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த குழந்தைய பாட்டுக்கு விட்டுட்டு இவங்க பாட்டுக்கு தனியாக வந்து போயிட்டாங்க. ஸோ அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. அந்த குழந்தை என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் அந்த இடத்துல நிற்குது. ஸோ நான் எப்படின்னா அந்த தேர்ட் பர்சன் கூட தான் வாரா நான் அந்த இடத்துல போய் நிற்கிறேன், அவங்க கையை உதறிட்டு அவள் வந்து என் கையை பிடிச்சிட்டு வாரா அவங்க வந்து முன்னாடி போயிட்டாங்க. ஸோ இதுதான் ஒரு சின்ன சின்ன விஷயம். நம்ம குழந்தைக்கு வந்து எது கம்ஃபர்ட் அப்படின்றத நாம் வந்து பார்க்கணும். என்ன கம்ஃபர்ட்ன்றதையோ அதைத்தான் நம்ம வந்து சரியாக பார்த்து கொடுக்கணும். ஒன்று குழந்தைய தனியாக அனுப்பணும், அவங்க பயப்படுவாங்கன்னா இல்லை நம்ம கூட அனுப்பணும், இல்லை விருப்பமில்லாத ஒருத்தர் கூட அனுப்பி அந்த இடத்துல அந்த குழந்தை அங்கே போய் என்ஜாய் பண்ணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. ஸோ ஒன்று அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத நம்ம செய்கிறோன்னா அதை முழு மனசோடு செய்யணும். இல்லையா இல்லை நீ வா நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகணும். அது என்ன இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் யாரோ ஒருத்தர் கூட அனுப்பிவிட்டு அவங்க பிள்ளையை பார்ப்பாங்களா இல்லை உங்கள் பிள்ளையை பார்ப்பாங்களா? ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ஒரு முக்கியமாக ஒரு எக்ஸிபிஷன் போயில நம்ம ஊராக இருந்திருந்தா நம்ம மாமா அப்பாலாம் வந்து கையை பிடிச்சிக்கோ எங்கேயும் விட்டுட்டு போகக்கூடாது அப்படிலாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆப்வியஸ்லி அந்த பேரண்ட்டு கீழே தான் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ வந்து கீழேருந்து பார்த்தாலும் உள்ள அந்த குழந்தை என்ன செய்யுது, எந்த ரவுண்டில் நிற்குது, அதனால போக முடியுதா நிற்க முடியுதா வருதா எதுவுமே வந்து அவங்களுக்கு தெரியாது. ஸோ இங்கே அது தேர்ட் பர்சனை நம்பி அவங்க குழந்தையை விட்டுட்டு இருக்கையில் எல்லாரையும் அது மாதிரி சொல்லக்கூடாது. ஏன்னா பாதி வழியில் வந்து திணறி நின்ன குழந்தைகளை நான் நிறைய தேர்ட் பர்சன் கிட்ட தான் தூக்கி கொடுத்து அனுப்புனது. அவங்களாம்
கொண்டு போய் கீழே வந்து குழந்தைய பத்திரமா தான் அவங்க அம்மா அப்பா கிட்ட கொடுத்தாங்க. ஸோ ஆனால் அதை பேரண்ட்டே வந்து கீழே இருந்து அதை வேறு யாரோ ஒருத்தர்கிட்ட கொடுத்து அனுப்பல, அவங்க வந்து குழந்தைய பத்திரமா தான் கூட்டிகிட்டு வந்து இங்கே விடுவாங்க. யாருன்னே தெரியாத ஒருத்தர் இத்தனைக்கும் நான் கேட்டேன், நீங்கள் அவங்களுக்கு தெரிஞ்ச இல்லை, அவங்க அம்மா கீழேருந்து என்னை விட்டாங்க, என்கிட்ட குழந்தைய கொடுத்து கூட்டிகிட்டு போக சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியெல்லாம் வந்து செய்கிறது அந்த குழந்தைய வந்து எப்படி அதை என்ஜாய் பண்ணல, அதுக்கு நிஜமாவே பயமாக இருந்தால் நீங்கள் தானே வரணும் குழந்தை கூட. யாரோ ஒருத்தர் கூட அனுப்பிவிட்டால் ஒரு குழந்தை வந்து எப்படி கம்ஃபர்டபுள் ஜோனை தாண்டி அந்த மாதிரி வரும். ஸோ இது வந்து நான் பார்த்த ரெண்டாவது விஷயம். மூணாவதாக வந்து சிப்ளிங்ஸ். ஸோ பெரும்பாலான அம்மாக்கள் வந்து அவங்க கூட பிறந்த அக்காவோ அண்ணனோ அவங்க கூட தான். ஸோ என்னென்னா, நம்ம ஒரு 3 வயசு பையன், 2வது குழந்தை, 1வது குழந்தை வந்து ஒரு 6 வயசு பையன். ஸோ 2 குழந்தையும் அனுப்பி விடுறாங்க, 2மே குழந்தை தான். ஸோ ரெண்டும் நம்பி அனுப்பல, கண்டிப்பாக வந்து ஒரு மூத்த குழந்தை வந்து ஒரு 2வது குழந்தைய பார்த்துக்க வேண்டிய அந்த பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி, டியூட்டி எல்லாமே இருக்குது தான். பட் ஆனால் 2மே குழந்தைங்க, 2மே வந்து சின்ன பிள்ளைங்க. ஸோ அதை நடந்து வரையில் இந்த குழந்தை அந்த குழந்தைய பார்த்துக்குமா அப்படின்றது நமக்கு தெரியாது. அந்த 6 வயசு பையன் வந்து அவன் 2-3 பசங்க கூட, கசின்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ யார் கூடயோ வாரான், கூட வந்து இந்த 3 வயசு தம்பியையும் வந்து அனுப்பி வைக்கிறாங்க. அந்த குழந்தை அங்கே வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸோடு அவனுக்கு வந்து வேகமாக ஓடணும்னு ஆசை, அவனுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேகமாக போகணும், வாட வாடான்னு கூப்பிடுறாங்க. இவனுக்கு அவன் போகிறதா இல்லை இந்த குழந்தைய சின்ன தம்பியை பிடிச்சிட்டு நிற்கிறதா அப்படின்றது தெரில. ஸோ அவனுக்கு வந்து அந்த குழந்தைய கூட வேகமாக போகணுன்றது தான் ஆசை, அதனால அவனும் வந்து வேகமாக ஓடிட்டான் அவங்க கூட. இப்போ இந்த சின்ன குழந்தை என்ன பண்ணுது, அங்கே நின்று அழுகிறான். ஸோ என்ன பண்ணுறேன்னா, அவன் அவங்க அண்ணன் வந்து போயிட்டான், இவன் அங்கே நின்று அழுது தான் இருக்கிறான், அவனுக்கு என்ன பண்ணுறது. ஸோ நான் தான் வந்து திருப்பியும் அவனை வந்து காதியில் நடந்து வரையில் சில குழந்தைங்க வந்து நடக்க மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், நீ என்னை தூக்கிட்டு போ, அப்போ தான் நான் வருவேன். அது மாதிரிலாம் நான் ஒரு 4-5 பேரை தூக்கித்தான் போனேன் இடுப்பில் வச்சுட்டு. ஸோ எப்படின்னா, நான் 2வது லெவலில் இருக்கேன்னு கேள, நான் வந்து கீழே போகிறதுக்கு ஸ்டேஸ் கிடையாது, கீழேருந்து தூக்கி நான் 3rd லெவல் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து திருப்பி 1st லெவலுக்கு போய் குழந்தைங்களை வந்து விடணும். ஸோ சிப்ளிங்கை நம்பி ஒரு குழந்தைய நம்ம வந்து ஒரு ரைடுக்கு விடையில், இல்லை ஒரு இடத்துக்கு ஜென்ரலாகவே, ஒரு ரைடுன்னு இல்லாமல் லைஃப்பில் வந்து 2 குழந்தைங்க, சின்ன குழந்தையும், ஸோ அடல்ட் வர முடியாத சிச்சுவேஷன்னா ஓகே, பட் ஆனால் அடல்ட் வர முடிஞ்ச சிச்சுவேஷனாக இருக்கையிலையும் நம்ம போகாமல் நம்மளுடைய மூத்த குழந்தைய நம்பி நம்ம குழந்தைய வந்து விடுறது தப்பே கிடையாது 100%. ஏன்னா இதில் வந்து நான் இன்னும் சில சிப்ளிங்ஸையும் பார்த்தேன், அதை அடுத்து சொல்கிறேன். ஸோ பட் ஆனால் நம்ம குழந்தை இந்த இடத்துல நம்ம சின்ன பிள்ளைய விட்டால் அவன் வந்து இதை பத்திரமாக கூட்டிகிட்டு போவானா அப்படின்றத நம்ம, ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே நமக்கு வந்து குழந்தையோட சேஃப்டி வந்து முக்கியம் இல்லையா. ஸோ என்ன இந்த விஷயத்தில், இந்த பர்டிகுலர் செக்மெண்ட்டில் வந்து அப்பா அம்மா வந்து குழந்தையோட சேஃப்டியில் என்னென்ன தப்பு பண்ணாங்க அப்படின்றத தான் வந்து நான் சொல்லிகிட்ருக்கிறேன். முதல்ல வந்து அப்பா அம்மா கூட இருந்தும் பிள்ளையை கண்டுக்காமல் போகிறது. 2வது வந்து அது அப்படி தான், ஒரு பையன் வந்து அதில் நடந்து வர கஷ்டப்படுறான், அவனுக்கு வரவே தெரியலை, அப்பா வேகமாக குடுகுடுன்னு முன்னாடி போயிட்டு இருந்தார். இப்படிலாம் ஒரு அப்பாவா அப்படின்றத நான் அங்கே தான் பார்த்தேன். அப்பா கூட வர, அப்பா அம்மா இல்லாத இடத்துல ஒரு ஹெல்ப்பர் வந்து ஹெல்ப், நான் அங்கே ஜென்ரலாக பார்த்தா நான் ஒரு ஹெல்ப்பர். ஸோ ஜென்ரலாக ஒரு ஹெல்ப்பர் வந்து பேரண்ட்ஸ் இல்லாத இடத்துல ஹெல்ப் பண்ணுறது ஓகே, அவங்க இருந்தும் ஒரு ஹெல்ப்பரை ஒரு குழந்தை தேடி போகுதுன்னா, அப்பா கையை உதறிட்டு அந்த ஹெல்ப்பரை போய் பிடிக்கிறதுக்கு போகுதுன்னா, அந்த அப்பா வந்து அந்த குழந்தைய கீழேருந்து மேலே வர வரைக்குமே ஒழுங்காக கூட்டிகிட்டு வரல, நானும் அதை கவனிச்சேன் தான். ஸோ குழந்தைய விட்டுட்டு இவர் பாட்டுக்கு அதில் வேக வேகமாக ஓடி ஓடி போயிட்டுருக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? ஒரு கிட்ஸ் ரைடுக்கு நம்ம குழந்தை கூட போகல, குழந்தையோட என்ஜாய்மெண்ட் ஃபஸ்ட்டு, நம்ம சேஃப்டியாக அது பயம் இல்லாமல் மேலே போயிட்டு கீழே கூட்டிகிட்டு வர வரைக்கும் இருக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு ஒரு பேரண்ட்டாக. அது ஒன்று தப்பு. 2வது யாருன்னு தெரியாதவங்க கூட அனுப்புறது. 3வது 2 சின்ன பிள்ளைங்களை வந்து மேலே ஏற்றி விட்டு அதில் வந்து ஒரு குழந்தை எப்படி இன்னொரு குழந்தைய பார்த்துக்கும், இல்லை வீட்டில் இது மாதிரி நீங்கள் பார்த்து கொடுத்து பழக்கி இந்த மாதிரி நீங்கள் வந்து அனுப்புறது வேறு. பட் ஆனால் 2 குழந்தைங்களை அனுப்பல, 2வது குழந்தை அந்த இடத்துல என்ன பண்ணுன்றதுவே அதுக்கு தெரியாமல் திணறி நிற்கிறது வந்து திஸ் இஸ் ஆல்சோ கோல்ட் அவங்கள வந்து நம்ம கஷ்டத்தில் வந்து சேஃப்டி இல்லாத ஒரு இடத்துல விடுற மாதிரி தான் அது வந்து. ஆனால் இதுலேயும் வந்து ஒரு சில சிப்ளிங்ஸ்லாம், ஒரு அக்கா வந்து அவளும் வந்து ஒரு 6 வயசு குழந்தை தான், ஒரு 3 பிள்ளைங்க கூட வந்தா, அவள் கூட ஒரு சின்ன தங்கச்சி இருக்கா. ஸோ அந்த 2 குழந்தைங்களும் வந்து வேகமாக முன்னாடி போகிறாங்க, பட் ஆனால் இந்த அக்கா போகலை. அவள் நின்று என் தங்கச்சி, நான் போய் கூப்பிட்றேன், நான் வேணால் ஹெல்ப் பண்ணவா அப்படி சொல்லி, இல்லை இல்லை நானே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி, நீங்கள் அந்த குழந்தைங்க நீ வா முன்னாடி போகலான்னு இவளையும் கூப்பிட்டாங்க. இவள் வந்து இல்லை இல்லை நீங்கள் முன்னாடி போங்க நான் வாரேன் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன தங்கச்சியை வந்து கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து. ஸோ இந்த மாதிரியும் ரெஸ்பான்சிபிளான, பட் ஆனால்
எண்ட் ஆஃப் தி டே ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எல்லா சிப்ளிங்ஸ்கிட்டையும் இருக்கும். பட் ஆனால் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை பேர் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு அவ்வளோ வயசு கிடையாது. ஸோ 6 வயசு குழந்தை வந்து தன்னோட சின்ன தங்கச்சியவோ தம்பியவோ முழு ரெஸ்பான்சிபிலிட்டியோடு பார்த்துக்கிட்டு கூட்டிகிட்டு வரணும்னு அந்த பேரண்ட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இட்ஸ் அ ஹை எக்ஸ்பெக்டேஷன் தான் என்ன சொல்ல போனால். ஏன்னா அதுவும் ஒரு சின்ன குழந்தை தானே, அதுவும் அதோடய லைஃப் இப்போ தான் நான் பார்க்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த வயசில் இருந்தே அவங்க வந்து ஒரு எல்டர் சிப்ளிங் எப்பயுமே அவங்களுடைய எங்கர் சிப்ளிங்கை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு அவங்க சின்ன தங்கச்சி பிறந்ததுல இருந்தே அவங்களுக்கு அது வந்து ஆரம்பிக்கும் தான். பட் ஆனால் ஒரு பேர்டனாக அது இல்லாமல் எப்பயும் அது அவங்களுக்கு ஒரு சுகமான ஒரு சுமையாக தான் இருக்கணுமே தவிர அது அவங்களுக்கு ஒரு கஷ்டத்தை வந்து கொடுக்கக்கூடாது. ஸோ 6 வயசில் இருக்க ஒரு குழந்தைய போய் நீ இவனை வந்து முழுக்க முழுக்க நீ தான் பார்த்துக்கணும், நீ அதில் வந்து அவனோட என்ஜாய்மெண்ட்டும் குறையுது இல்லையா. ஸோ அந்த இடத்துல வந்து ரெண்டு குழந்தையுமே வந்து ப்ரையோரிட்டைஸ் பண்ணணும். இல்லை நான் பார்த்த முக்கியமான விஷயம் வந்து பேரண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு சைல்டுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியை அதிகமாக கொடுத்தும் ரெண்டாவது சைல்டை வந்து இதில் வந்து ரெண்டு குழந்தையுமே பாதிக்கப்படுறாங்க. ஸோ ஒன்று ஃபஸ்ட் சைல்டு வந்து ஏதாவது ஒன்று விட்டுட்டா ரெண்டாவது குழந்தை வந்து பாதிக்கப்படுவா, இல்லைனா ஃபஸ்ட்டு சைல்டு தன்னோட சந்தோஷத்தை அடமானம் வச்சு ரெண்டாவது குழந்தைய பார்த்துக்க வேண்டி வரும். ஸோ இந்த ரெண்டு விஷயமே வந்து நடக்காமல் இருக்கணும்னா ஒரு பேரண்ட் எப்பயுமே வந்து தன்னுடைய முதல் குழந்தைக்கும் ரெண்டாவது குழந்தைக்கும் எத்தனை குழந்தை இருந்தாலும் எல்லா குழந்தைக்கும் ஈக்குவலான ப்ரையாரிட்டியை கொடுக்கணும். ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு வரையில் ஒரு அம்மா வந்து எப்பயுமே மூத்த குழந்தையை மட்டுமே வந்து நீ தான் பெரிய ஆள், நீ தான் வந்து இது எல்லாத்தையும் எடுத்து செய்யணும் பார்த்து செய்யணும் அப்படின்ற விஷயத்த சொல்லி கொடுக்கறதோட எல்லா குழந்தைக்குமே எல்லா இடத்துலையுமே தனியாக சர்வை பண்ணுற கெப்பாசிட்டியை வந்து கற்றுக் கொடுக்கணும். ஸோ ஆப்வியஸ்லி இந்த சின்ன வயசில் இதை வந்து செய்யறது கஷ்டம்தான். பட் ஆனால் போக போக இதை வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து வளர்ந்து வரையிலையுமே வந்து அந்த ரெண்டாவது குழந்தைய ரொம்ப கெடுத்து வைக்கிறாங்க. ஸோ அதில் தான் வந்து எப்படின்னா முதல் குழந்தைக்கு கொடுத்த அந்த ப்ரிவிலேஜஸை விட ரெண்டாவது குழந்தைக்கு தாராளமாக எல்லாத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கறது. ஸோ நீ வந்து இந்த குழந்தை வந்து ஃபோன் யூஸ் பண்ணலைன்னா இந்த குழந்தை ஃபோன் யூஸ் பண்ணணும் அந்த வயசில் கேட்டுட்டா ஓகே, உடனே எல்லாத்துக்கும் ஓகே. திஸ் இஸ் நாட் கோல்ட் ப்ரிவிலேஜ். இது வந்து அந்த குழந்தைய வந்து கெடுக்கிறது ஒரு வகையில். ஸோ ஃபஸ்ட்டு குழந்தைக்கு எதையுமே தராமல் வச்சுட்டு எதையுமே பார்க்காம வச்சுட்டு எல்லா பொறுப்பு எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்தையுமே எல்டர் சில்ட்ரனுக்கு கொடுத்துட்டு ரெண்டாவது சில்ட்ரனை வந்து எதையுமே பார்க்காம வச்சுருந்தா ஆப்வியஸ்லி ஒரு நாள் அவங்க லைஃப்பில் கஷ்டம்தான் படுவான். ஸோ இதை வந்து ஒரு பேரண்ட் புரிஞ்சு வச்சுக்கிட்டு எப்பயுமே வந்து கஷ்டன்றதை வந்து இந்த குழந்தைக்கு கொடுத்தா அந்த குழந்தைக்கும் கொடுக்கணும். அப்போ தான் வந்து எல்லாருமே லைஃப்பில் ஸ்ட்ரகிளை கடந்து வரதுக்கு கற்றுக்குவாங்க. இண்டிபெண்டன்ஸும் சரி ஃப்ரீடமும் சரி என்ன ஒரு பேரண்ட் வந்து ஒரு குழந்தைக்கு கொடுக்குறாங்களோ அவங்க ஒரு அம்மாவுக்கு எத்தனை குழந்தை இருந்தாலும் எல்லாத்தையுமே வந்து சரிபாதியாக பிரித்து தான் எல்லா குழந்தைக்கும் கொடுக்கணுமே தவிர இதில் ஏறத்தாழ்வோ பாரபட்சமோ எந்த குழந்தைக்குமே வந்து ஒரு அம்மா வந்து ஓரவஞ்சனையாக செய்யக்கூடாது. ஏன்னா இது வந்து ஓரவஞ்சனைன்றது ஒரு பெரிய வார்த்தை, இதை வந்து இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ணக்கூடாதான். பட் ஆனால் இன்டென்ஷனலி இது வந்து கண்டிப்பாக சொல்லக்கூடிய வார்த்தை. ஏன்னா ஒரு அம்மா வந்து நீ பெரிய பிள்ளை நீ தான் தம்பி தங்கச்சியை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லையில் அந்த தம்பி தங்கச்சி எப்போ தான் தன்னைத்தானே பார்த்துக்குவாங்க அப்படின்ற ஒரு விஷயமே எல்லாம் இப்போ நாளைக்கு அவங்களும் வளர்ந்து ஒரு கல்யாணம் பண்ணி அவங்களுக்கும் ஏன்னா ஜஸ்ட் பிகாஸ் அவங்க ரெண்டாவதாக பிறந்துட்டாங்கன்றதுக்காக அவங்க எதையுமே கண்டுக்காமல் இருக்கணுன்றது கிடையாது இல்லை. லாஸ்ட்டாக அவங்க லைஃப்பில் அவங்களும் ஒரு நாள் தனியாக இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்து தானே ஆகும். ஸோ அவங்களும் எல்லாத்தையும் வந்து கற்றுக்கணும். ஸோ இதை எதையுமே விடாமல் பெரிய பிள்ளைக்கே எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் கொடுத்து நீ போகிற சாகிற வரைக்கும் நீ வந்து உன் தம்பியை நீ தான் பார்த்துக்கணும் உன் தங்கச்சியை நீ தான் பார்த்துக்கணுன்றதை விட்டோம்னா எப்போ தான் அந்த ரெண்டாவது குழந்தையும் கற்றுக்கும், இல்லை ஃபஸ்ட்டு குழந்தையும் எப்போ தான் அந்த லைஃப் வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ சொல்லக்கூடாத வார்த்தைகளையும் வந்து பேரண்ட்ஸ் தானே அதை வந்து அந்த இடத்துல செய்ய வைக்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தில் வந்து எப்பயுமே பேரண்ட்ஸ் கவனமாக இருக்கணும். ஒரு இடத்துக்கு போனால் நம்ம குழந்தைக்கு நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது நிறைய பேரண்ட்ஸ் வந்து நிறைய இடத்துல வந்து லேக் பண்ணுறாங்க, அது வந்து செய்யக்கூடாது. ரெண்டாவது விஷயம், எத்தனை குழந்தை இருந்தாலும் ஒரு அம்மா வந்து ஒரு பொறுப்பாக இருந்தாலும் ஒரு ஷேரிங்காக இருந்தாலும் ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சுகமாக இருந்தாலும் இன்பமோ துன்பமோ எல்லாமே எல்லா குழந்தைக்கும் வந்து சரிபாதியாக பிரித்து கொடுக்க வேண்டியது தான் தாய் தந்தையுடைய உண்மையான ஒரு எண்ணம். ஸோ அதை வந்து எந்த பேரண்ட்டும் வந்து மிஸ் பண்ணாமல் செய்கிறது வந்து நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த செக்மெண்ட் போகிறதுக்குள்ளே ஒரு பாட்டு ஒன்று கேட்டு வந்துடலாம்.

கேட்டுக்கொண்டிருப்பது மெல்பர்னின் த்ரீ சிஆர் வானொலி மற்றும் இன்ப தமிழ் வானொலியின் இரவின் தாலாட்டுகள். இது மனம் முதல் மக்கள் வரை. ஸோ தொடர்ந்து நாம் இன்னைக்கு வந்து மெல்பர்ன் ராயல் ஷோவில் என்னோட அப்சர்வேஷன் பற்றி நாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஸோ இன்னும் ஒரு 7 நிமிடத்தில் நம்மளுடைய ஷோ வந்து முடிய போகுது. ஸோ இன்னும் இதில் வந்து நான் தெரியப்படுத்த வேண்டிய விஷயம் வந்து எதுவும் பெருசாக இல்லை. ஸோ நான் பார்த்த விஷயங்கள் எல்லாமே நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ இதில் இன்னும் நான் வந்து பார்த்த என்னுடைய குட்டி குட்டி க்யூட்டான மொமெண்ட்ஸ் தான் வந்து நான் இதில் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ இதில் எப்படின்னா வந்து நிறைய விதமான குழந்தைகள், ஜெனரலாகவே குழந்தைங்க கூட இருக்கிறதுனாலே ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தானே. ஸோ அதில் வந்து நிறைய விதமான குழந்தைகள், நிறைய குழந்தைங்க வந்து சிரிக்கிறதும் சரி, அழுகிறதும் சரி, அழுதுட்டு நம்மக்கிட்ட ஒரு விஷயம் கேட்குறதும் சரி, நம்ம கையை பிடிச்சி நடந்து வரது. ஸோ யாருனே தெரியாத கிட்டத்தட்ட ஒரு 100-150 குழந்தைங்களை வந்து நான் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிருப்பேன் இந்த ஈவெண்ட்டில். ஸோ நெகிழ்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கும் எல்லா நாளும் வந்து கிடைக்காது, அது ரேராக தானே கிடைக்கும். ஸோ நெகிழ்ச்சியை தந்த இந்த ஈவெண்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப எப்பயுமே டில் அடே வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஈவெண்ட் தான். ஸோ இருந்த நேரம் காலம் வந்து கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் அது கொடுத்த மொமெண்ட்ஸ் வந்து லைஃப் லாங் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குற, நெகிழ்ச்சியை கொடுக்குற ஒரு ஈவெண்ட்டாக வந்து இது அமைஞ்சிருந்துச்சு. அவ்வளோ குழந்தைங்கள வந்து, ஸோ நம்ம வந்து லாட்ஸ் ஆஃப் லவ் இந்த ஒரு பர்த்டேக்கெல்லாம் எல்லாருக்கும் விஷ் பண்ணல வித் லாட்ஸ் ஆஃப் லவ், லாட்ஸ் ஆஃப் ஹக்ஸ், லாட்ஸ் ஆஃப் கிஸ்ஸஸ் இப்படிலாம் சொல்லி விஷ் பண்ணுவோம். ஸோ உண்மையாகவே அதெல்லாம் வந்து லைஃப்பில் நடக்குமா அப்படின்றத நான் பார்த்தது தான் வந்து இந்த ஈவெண்ட். ஸோ லாட்ஸ் ஆஃப் ஹேண்ட்ஸ் வந்து நான் வந்து கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போனதும், நிறைய குழந்தைங்களை வந்து இடுப்பில் வச்சு தூக்கிட்டு போனதும், நிறைய குழந்தைங்கள்ட்ட ஹைஃபை வாங்கினதும், நிறைய குழந்தைங்களை ஹக் பண்ணதும், கிஸ் பண்ணதும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப. ஸோ ஒரு குழந்தை வீட்டில் இருந்தாலே நம்ம வந்து அது எனக்கு ஹைஃபை கொடுக்கலையும், எனக்கு கட்டி பிடிக்கலையும், கிஸ் பண்ணலையும் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பட் அதில் வந்து ஒரு 100-150 குழந்தைங்கிட்ட நம்ம இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல, எப்படின்னா ஒரு சொர்க்கத்துக்கு டைரெக்டாக டிக்கெட் கிடச்ச மாதிரி தான் இது வந்து ஒரு லிட்ரலி சூப்பராக அது ஒரு ஃபீல். அது எல்லாருக்குமே என்ன இருந்தாலும் எல்லாருமே வந்து ஒரு க்ரோனப் சைல்டு தானே, எல்லாருக்குமே அந்த இன்னர் சைல்டு, அந்த ஆசை குழந்தைங்க கூட விளையாடுறது அதெல்லாமே இருக்கும்ல. ஸோ அதில் வந்து லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் குழந்தைங்க கூட வந்து கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போனது, கட்டி பிடிச்சது, கிஸ் பண்ணது, ஹக் பண்ணது, இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. அதுலேயும் ஒரு பையன்லாம் வந்து எப்படின்னா கொஞ்சம் வளர்ந்த பையன், கொஞ்சம் எப்படின்னா ஒரு 6 வயசு இருக்கும். அவனுக்கு வந்து பாதி வந்ததுக்கப்புறம் பயம் வந்துருச்சு. அவனை வந்து நான் இடுப்பில் வச்சு தூக்கிட்டு போனால் தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான். அவங்க அம்மா கீழேருந்து என்னை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து அவனை இடுப்பில் வச்சு தூக்கிட்டு போய் கீழேருந்து மேலே வரைக்கும் போய் திருப்பி கீழே வந்து விட்டு அதெல்லாம் வந்து அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு நினைவுகள் மாதிரி. அதுக்கப்புறம் வந்து ஒரு குழந்தை எப்படி தான் அன்னைக்கு கிளம்பி வந்துட்டு லிட்ரலி அவன் ஒருத்த மட்டும் 1 மணி நேரம் என் உயிரை வாங்கினான் அன்னைக்கு. அந்த ஈவெண்ட்டில் உள்ளே வந்துட்டு அவனுக்கு பாதியில் பயம் வந்துருச்சு, அந்த மூளைக்கு போயிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டான். அவன் வந்து இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒரு சிண்ட்ரம் பார்த்தது கிடையாது. அந்த எண்டுக்கு போயிட்டு அவனுக்கு வந்து பயம் வந்துருச்சு. நான் வாரேன்னு சொன்னால் நான் வரக்கூடாதான், நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னால் நான் பண்ணக்கூடாதான், அவனால் முடியும்னு சொன்னால் இதில் எப்படி நடக்க முடியும், பைத்தியக்காரியா நீ அப்படின்ற மாதிரி என்னை வந்து கேள்வி கேட்குறான். ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்து நிறைய விதமான குழந்தைங்களோட க்யூட்டான மொமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் அவங்களுடைய நிறைய விதமான பிஹேவியர்ஸ், ஒரு ஒரு குழந்தையும் நிறைய விதமான பிஹேவியரை ஒரே நேரத்தில் காட்டும் அப்படின்ற எல்லா விஷயங்களையும் வந்து இந்த 4 நாளையில் நான் வந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ குறிப்பாக அந்த எண்டில் போய் நின்றுட்டு அவன் வந்து உன்னால், நான் வழக்கமாக எல்லா குழந்தைக்கும் சொல்கிறது தான் உன்னால் கண்டிப்பாக முடியும்னு சொல்லி நான் இந்த ஓரத்துலேருந்து கிளாப் பண்ணுவேன், அவன் அந்த ஓரத்துலேருந்து நடக்க ஆரம்பிப்பான். ஸோ அப்படி நான் இங்கேருந்து கிளாப் பண்ணுறேன் உன்னால் முடியும்னு சொல்லி அவனாக ரொம்ப நேரமாக நின்று பார்த்துட்டு அவன் நடந்து வர ஆரம்பிச்சுனா சூப்பர் சூப்பர் அப்படின்னு நான் கை தட்டுறேன். என்னை அங்கேருந்து மூஞ்சி பார்த்து அப்படின்ட்டு கிண்டல் பண்ணுறான். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும். ஸோ இப்படியெல்லாம் வந்து நிறைய குழந்தைங்க கூட என்ஜாய் பண்ணுற மொமெண்ட்டெல்லாம் என் லைஃப்பில் இது வரைக்கும் கிடச்சதே கிடையாது. லிட்டரலி வந்து என்னோட அம்மா வந்து ஒரு கிண்டர் கார்டன் டீச்சர் தான், பட் ஆனால் நாங்கள் வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணதில்லை. பட் அந்த ஈவெண்ட்ஸ்க்காகவும் அந்த ப்ரோக்ராம்ஸ்க்காகவும் நிறைய விஷயம் நான் அரேஞ்ச் பண்ணதும், நிறைய குழந்தைங்க கூட விளாண்டதும் உண்டு. பட் ஆனால் முழு நேர பொழப்பாக அதில் இருந்தது வந்து எனக்கு கிடையாது. ஸோ அதெல்லாம் வந்து இந்த ஈவெண்ட் எனக்கு கொடுத்து என்னையும் ஒரு குழந்தையாக மாற்றி நிறைய விஷயங்களை வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கும், நிறைய நான் என்ஜாய் பண்ணுறதுக்கும், நிறைய கண்கலங்க வைத்த பதிவுகளையும் வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்குமே வந்து இந்த குறிப்பாக எனக்கு வேலை கொடுத்தவங்க பேர் என்னன்னு கூட எனக்கு ஞாபகம் இருக்காது, அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அதே மாதிரி இந்த
மொமெண்ட் வந்து நான் எப்பயுமே வந்து மறக்க மாட்டேன். ஸோ அவ்வளோதான் இந்த பாட்காஸ்டில் நான் பார்த்த விஷயங்கள், மற்றவங்க செஞ்ச விஷயங்கள், மற்றவங்களுடைய சரிகள் தவறுகள் இன்பம் துன்பம் எல்லாமே வந்து நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி எபிசோடு வந்து ஒரு கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட இந்த ஈவெண்ட்டோடையும் இந்த எபிசோடோடையும் உங்களுடன் வந்து நான் இன்றைக்கி முடிச்சுக்கிறேன். ஸோ இன்னும் ஒரு 3 நிமிஷம் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம போய் ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாம். அவ்வளோதான் இன்றைக்கி எபிசோடு இதோட முடிஞ்சிருச்சு. அத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஹரிதா, தொழில்நுட்ப உதவியாளர் பவனா சந்திரன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் செந்தூரன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெல்பர்னின் 3CR வானொலி மற்றும் இன்பத்தமிழ் வானொலியின் இரவின் தாலாட்டுகள். இது மனம் முதல் மக்கள் வரை.